0: A bond.
1: Pandu baby.

சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி இப்போது வலம் வர இருக்கிறது. தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன், தற்போது யுஎஸ்.

படம் தூங்காதே தம்பி தூங்காதே, பாடல் வருது வருது அட விலகு விலகு. சாரி, தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாடலை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். விருப்பம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கம் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் சார், இன்னைக்கு மட்டும் இந்த பாட்டு கேளுங்க சார், நாளைக்கு அந்த பாட்டை போடுறேன், ஓகேவா?

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. சார் சாரி சார், நாளைக்கு உங்கள் பாட்டு ஃபஸ்ட்டில் வரும். வருது வருது அந்த பாடல் மாற்றி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், சாரி. விரும்பி கேட்ட சொந்தம் மோகனரங்கன், பத்மாவதி, சந்தோஷபுரம், சென்னை, இவர்கள் விருப்பத்தில் அழகான பாடல் ஒலித்து சென்றது. அடுத்ததாக இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் பெயர் எல்லாம் அவளே, பாடல் நான் வரைந்த ஓவியமே நல்ல தமிழ் காவியமே என்ற தேஸ்தாஸ் சாங், செமையாக இருக்கும். விரும்பிய சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், பொன்மதி, அசோக்குமார், ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

யேசுதாஸ் குரலில் அழகான பாடல் பொறித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி மற்றும் ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி இவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலித்து சென்றது.

0: அறிவழகன் சேலம் மாவட்டம், மேச்சேரி, சீராமணியூர், அறிவழகன் மங்கை அவர்கள். நாட்டாமை அண்ணன் வந்துட்டாராக்கா என்றும், சாப்பிட்டு தெம்பா வாங்க என்று சிபிஆர் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம், மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். நன்றி, வாருங்கள், வணக்கம். இதயத்தை தூவி வரவேற்பு அளிக்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். சாப்பிட்டு தெம்பா வாங்க என்று சிபிஆர் கூறியதற்கு சரிங்கோ என்கிறார் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள். சென்னையிலிருந்து நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும், அந்த பக்தி பாடலுக்கு மோகனரங்கம் அவர்கள் வாணிஜெயராம் பாடிய முருகன் பாடல் அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் வருவான் வடிவேலன் வாணியம்மா குரலில் முருகன் பாடல் சூப்பர் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்து சிறப்பு மகிழ்ச்சி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் வருவான் வடிவேலன் பாடல் மிகவும் அருமை என்றும், முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். செல்வி அண்ணி ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, நிகழ்ச்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பாட்டு எடுக்க முடியாது, சாரி மேம். செல்வி அண்ணி அண்ணி அவர்களே, நாளைக்கு உங்கள் பாட்டு வரும். மோகனரங்கம் சார், பாடல் மாறி வருகிறது என்கிறார், பாடலை வேறு பாட்டு எடுத்துட்டேன், நாளைக்கு நிச்சயமாக ஃபஸ்ட்டு பாட்டு உங்கள் பாட்டு தான், வருது வருது, அட விலகு விலகுன்னு அப்படியே ரொம்ப சூப்பராக வருவீங்க நீங்கள் தான் காலையில் ஃபஸ்ட்டு சாங்கா. தேன்மொழி முருகன் அவர்கள் தூங்காதே தப்பி தூங்காதே ஆரம்ப பாடலே அசத்தல், அந்த பாடல் போனாலும் இந்த பாடல் ரொம்ப நல்ல பாடல் சிறப்பு என்கிறார். தத்துவ பாடல் அருமை என்றும், மோகனரங்கம் அவர்கள் பாடலை வழங்கியதற்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்றும், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஒரு பாடல் பதிவிட்டிருக்கிறார், நாளை தான் வரும் மேம், சாரி. அறிவழகன் மங்கை அவர்கள், நாங்கள் தூங்கவில்லை அக்கா, பாடலை கேட்கிறோம், சூப்பர், தூங்காதே தூங்காதேன்னு பாட்டு போட்டதுக்கு அப்படி. அறிவழகன் மங்கை அவர்களுக்கு தூங்கக்கூடாது என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நான் வரைந்த ஓவியமே நல்ல தமிழ் காவியமே, நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நமது அறிவிப்பாளர் விஜய் அன்னைக்கு நன்றி நன்றி, சூப்பர் சூப்பர் என்றும், தேங்க்யூ. அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் தரலன்னா அழுதிடுவாங்களோ. அறிவழகன் மங்கை அவர்கள் ஓவியம் அழகாய் காட்சி தருகிறது பாடலின் வழியே, சூப்பர் சிறப்பு. கள்ளின்குளம் வெல்டிங் மாரி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வணக்கம் கூறி, வணக்கம், வாருங்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் அதற்கு முன், இரவு ராகம் எனும் இனிய நிகழ்ச்சி சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடலை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை மேலும் அழகு சேர்த்து சின்ன சின்ன சின்ன பூக்களை எல்லாம் எடுத்து வண்ண வண்ண மாலையாக்கி அழகு பார்ப்பது போல உறவுகளின் எண்ணம் இனிக்கின்ற வகையில் பாடல்களை எல்லாம் வண்ண மாலையாய் தொடுக்கும் பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் விஜயரசகுமார் அம்மாவுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தங்கள் பணி அன்றாடம் தொடரட்டும், நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் இரணியல் பகுதியிலிருந்து ஜெகதீஷன் அவர்களின் கவிதை மிக சூப்பர் அருமை, நன்றி நன்றி. டைம் மாறிடுச்சுன்ட்டு எல்லாரும் ஒன்று ஒன்றும் கேட்குறாங்க.
1: தூத்துக்குடி
0: மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து ஏபி அனிட்டன்ஜோ அவர்கள் இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அனிட்டன்ஜோ தங்கை விதுரா குட்டி சோலைசேரி. நன்றி நன்றி. சிபிஆர் அவர்கள் நிகழ்ச்சிங்கையும் எதுக்கு தான் இப்படி தலையை சுத்தி கீழே விடுறாரு? வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, சிறப்பு.

காயத்ரி மேம், கோவையிலிருந்து காயத்ரி மேம் விஜி சகோதரி தரும் இரவு ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள்.

அடுத்ததாக வரும் பாடல் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில், படம் அண்ணா நகர் முதல் தெரு. பாடல் ஏ பச்சைக்கிளி இஷ்டப்படி. பாடல் இதோ வருகிறது.

படம் அண்ணாநகர் முதல் தெரு. விரும்பி கேட்ட சொந்தம் செய்யாறு சந்திரசேகர் இவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலித்து சென்றது. செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி மகிழ்ச்சி என்கிறார். நன்றி நன்றி. இயக்குனர் அவர்கள் ஏ பச்சைக்கிளி பாடல் சூப்பர் சூப்பர் என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் கிளிகளப்பூ கிளிகளை எல்லாத்தையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி அவர்கள் செல்வி அண்ணி அவர்கள் யாரும் சீக்கிரம் தூங்க வேண்டாம்னு பாடல் வடிவில் சொல்கிறாங்க நம்ம அண்ணியார். ஆமாம் மேம், ஆமாங்க அண்ணி. தேன்மொழி முருகன் அவர்கள் இப்போ தான் நினைச்சேன் இயக்குனர் ஐயா தூங்கிட்டாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள் ஆமாம் இந்த பதிவை பார்த்து நீங்கள் தூங்கிடாதீங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் பாடல் அருமை என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி அண்ணி அவர்கள் பாடல் ஏ பச்சைக்கிளி பாடல் சூப்பர் என்றும் ஓகே என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் அவங்க கிருத்திக்ஷா கூட அழகா பூனையோடு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க சிறப்பு அருமை. மோகனரங்கம் சார் இருக்கீங்களா? உங்கள் பாட்டு வருது கேட்குறீங்களா? வருது வருது, விலகு விலகு அந்த பாடல்.

அருமையான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கம் பத்மாவதி இவர்கள் விருப்பத்திற்காக பாடல். அடுத்ததாக வரும் பாடல்

கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் வா வா வானம் இங்கு தூரமில்லை, படம் மைனர் மாப்பிள்ளை, இசை இசைவாணன். விருப்பங்கள் கோவை கணபதி, சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

பாட்டை கேட்டுட்டு தூங்கிடுவாங்க போல. மைனர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விருப்பம் கேட்ட சொந்தம் கோவை கணபதி பகுதியிலிருந்து சந்திரமோகன், ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலித்து சென்றது.

அறிவழகன் மங்கை அவர்கள் வா வா வானம் இங்கு தூரமில்லை பாடல் மிகவும் அருமை. எங்கே மைனர் மாப்பிள்ளை காணவில்லை தூங்கியிருப்பார் என்று இயக்குனர் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல் அல்லவா, அப்படித்தான் நாங்கள் கேட்காத பாடல்தான் தேர்வு செய்கிறார் சந்திரமோகன். பாடல் அருமை, எப்போவுமே அவன் அப்படித்தான் கேட்பான். காயத்ரி மேம் அவர்கள் இப்பாடல் இதுவரை கேட்கவில்லை என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் பாதி பாடல் வந்தது ஐயா, மீதி பாடல் வரலை, இப்போ பாடல் வருகிறது, எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னே எனக்கு தெரியாது. இயக்குனர் அவர்கள் வருது வருது வந்தது ஐயா. அறிவழகன் மங்கை அவர்கள் எனக்கு இப்போ பாடல் வரலையே, அவருக்கு மட்டும் நின்றுக்குமோ. இயக்குனர் அவர்கள் அவர் நாளைக்கு வருதுன்னு போயிட்டுருப்பார். தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் வருது வருது விலகு விலகு பாடல் அற்புதம் என்றும், இயக்குனர் அவர்கள் நாங்கள்லாம் 12:30 வரை முழிச்சவங்களாக்கும், இப்போ 9:30 தான் ஆகிறது. சிறப்பு. காயத்ரி மேம் எனர்ஜெட்டிக்கான பாடல் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறார், சிறப்பு. அடுத்ததாக வரும் பாடல் இன்னொரு ஃபோன் ஆக்டிவேஷன் ஆகலை, அதான் இது ஒன்றையே பார்த்து போட வேண்டியிருக்குது, அதனால் கஷ்டமாக இருக்குது. சேலம் மாவட்டம்

மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் விருப்பத்தில் படம் சிகரம் பாடல் அகரம். இப்போ சிகரம் ஆச்சு என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

சிகரம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஸ்ரீராமணியூர். அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள் எங்கே மைனர் மாப்பிள்ளையை காணவில்லை என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை கவிதையாக ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் ஐ என் பாடல் வந்துருச்சு என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் அகரம் இப்போ சிகரமாச்சு தகரம் இப்போ தங்கமாச்சு எனக்கு மிகவும் பிடித்த பாடலை தேர்வு செய்த அறிவு உங்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் பாடல் சிறப்பு சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் சூப்பர் அக்கா கேட்டு மகிழுங்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா சிறப்பு நன்றி. இயக்குனர் அவர்கள் தீபாராதனை நடக்கிறது அழகான பாடலுக்கு பாடல் தேர்வு செய்தமைக்கு அறிவு அவர்களுக்கு. செல்வி மேம் உங்கள் பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் தூங்கிடாதீங்க அருமையான பாடல் என்று கூறியிருக்கிறார் ஒலித்து சென்ற பாடலை. இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் காயத்ரி மேம் அழகான அருமையான பாடல் ஏசுதாஸ் அவர்கள் குரலில் பாடல் வேற லெவல் என்றும் இயக்குனர் அவர்கள் நம்பிக்கையே நல்லது எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் கேஜே ஏசுதாஸ் குரலில் மனதை வருடும் பாடல் நல்ல ஒலி தரத்துடன் பாடலை கேட்டோம் நன்றி விஜயண்ணி. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் அவர் பாடல் போனதுக்கு அப்புறம் வந்திருக்காரு வந்தாச்சா நேத்து மாதிரி ரெண்டு தடவை போட மாட்டோம் பாட்டு பாட்டை உங்களுக்கு போடணுமா போடுறேன் வேணா திருப்பி தூங்கிடாதீங்க. இயக்குனர் அவர்கள் ஏன் போட மாட்டோம் சரி சரி தேன்மொழி முருகன் அவர்கள் போடுவீங்களா நான் விரும்பிய பாட்டு இரண்டாவது தடவை வேணும் விஜயலட்சுமி அக்கா வணக்கம் சந்திரமோகன் அவர்கள் உன் பாட்டு வருது இரு நீ கேட்கலன்னுல உன் பாட்டு வருது இரு

அழகான பாடல். இரண்டாவது முறையாக கோவை கணபதி ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் வந்து சென்றது. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தீபாவுக்காக ஒரு பாடல் என்று தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தென்பாண்டி தமிழே சிங்கார குயிலே இது வருகிறது.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவிட்டது.

தேன்மொழி முருகன் அவர்கள், இந்த பாடலை ஒரு தடவைதான் கேட்டோம், இப்பொழுது இரண்டாவது தடவையும் கேட்கிறோம். அவ்வளவு அரிதான பாடல். சந்திரமோகன் அவர்கள், அக்கா நன்றி நன்றி நன்றி என்கிறார். அழகான ஆடை கட்டி கைகள் வீசி நிலவொன்று மண்ணில் வந்தது, இமைமூட நேரமின்றி போனதும் கனவொன்று கண்ணில் வந்தது, விண்ணில் போகும் வெள்ளை மேகம் பன்னீர் தூவுது, இன்பம் கண்ணில் கண்கள் ரெண்டும் பன்னீர் தூவுதே. அஜித் படம் இது. பாடல் கொஞ்சம் வேகமாக செல்கிறது. இது என்னதுடா, ஒன்றுமே புரியல. பாட்டை போடுறியா, கவிதையா, ஒன்றும் தெரியல. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி அண்ணி அவர்கள், பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், மனதைவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் தீபாவுக்காக நான் விரும்பிய பாடல் அருமையான பாடல் வழங்கிய விஜயன்னிக்கு நன்றி நன்றி, மகிழ்வும் அன்பும் நன்றியும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சந்திரமோகன் அவர்கள் சூப்பரான பாடல் அருமை என்றும், கோவை காயத்ரி மேம் அவர்கள் சூப்பரான பாடல் சூப்பர் என்றும், சந்திரமோகன் அவர்கள் தேகம் வேறு ஆகலாம் ஜீவன் ஒன்று தானம்மா, அன்பு கொண்டும் பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா, கோவில் தேவையில்லையே நேரில் வந்த கோவிலே, பாடும் எந்தன் பா நாவிலே நாளும் வாழும் தேவனே, கூடு வாழும் குருவிகள் பாடும் பாசப்பறவைகள் என்று பாடல் வரிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு நன்றி காயத்ரி மேம் அவர்கள், அண்ணன் தங்கை பாசப்பிணைப்பு என்றும், சந்திரமோகன் அவர்கள் பாடல் வரிகள் அக்கா. ஓகே, அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள், நீதானா அந்த குயில் திரைப்படத்திலிருந்து பூஜைக்கேற்ற பூவிது வருகிறது இந்த நேரத்தில்.

நீதானா அந்த குயில் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. கங்கை அமரன் சித்ரா அவர்கள் குரலில் பாடல் மிக இனிமை. விரும்பி கேட்ட சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்களுக்காக பாடல்.

சந்திரமோகன் பாடல் வரிகளை கண்முன் கொண்டு வந்ததற்கு தேன்மொழி முருகன் அவர்கள் இசையில்லாத பாடல் என்றும், இயக்குனர் அவர்கள் பாடலை போட்டிருக்கிறார், சந்திரமோகன் அவர்கள் மாமன் பேசும் பேச்சு கேட்டு வேப்பங்குச்சி இனிக்கிறது என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பூஜைக்கேத்து பூவிது நேத்து தானே பூத்தது சிறப்பான பாடல், கங்கை அமரன் சித்ரா குரலில் பாடல் இனிமை பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், சந்திரமோகன் அவர்கள் இளமையான பாடல் சிறப்பு என்றும், கோவை காயத்ரி மேம் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கி மகிழ்வித்த விஜி சகோதரிக்கு மிகவும் நன்றி என்றும், நன்றி மேம், இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும் ஸ்டாரும் வழங்கியிருக்கிறார்கள் சிறப்பு. அடுத்ததாக வரும் பாடல்

கரூர் மாவடையான் கோவில் பகுதியிலிருந்து சிபிஆர் அவர்கள். படம் ஒரே ஒரு கிராமத்திலே, பாடல் ரெட்டை கிளிகள். விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் ரகுபதி, தங்கப்பொண்ணு மனோஜ்குமார், காவ்யா ஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ. பாட்டை போடுறோம், அவங்க தூங்கியிருப்பாங்கல்ல.

ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. கேட்க தான் அவர் இல்லை, தூங்கிட்டாரு. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தூங்க மாட்டார், தீர்ப்பு சொல்ல சரியாக வந்து விடுவார் நாட்டாமை என்று இயக்குனர் அவர்கள். சந்திரமோகன் அவர்கள் ரெட்டை கிளிகள் சூப்பரான பாடல், அருமை, மிக இனிமை இந்த பாடல் என்று தேன்மொழி முருகன் அவர்களும், சந்திரமோகன் அவர்கள் இதயத்தை திறந்தாய் நீ, மனதில் விழுந்தேன் நான், எனக்கென பிறந்தாய் நீ, இருப்பதை கொடுத்தேன் நான், நெஞ்சம் தழுவி உன் தோளில் சாயும் வெள்ளி அருவி, கண்ணில் எழுதி உன் பெயரை பாடும் வண்ணக்குருவி. இந்த பாடலில் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சா? நன்றி.

நிகழ்ச்சிக்கு எனக்கும் ஒரு பாடல் வேண்டும் என்று கோயில்பட்டியிலிருந்து செல்வி அணி அவர்கள், கோயில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி அவர்கள், செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்தில் படம் மனிதன் பாடல் அங்கம் ஒரு மிருதங்கம் என்ற இந்த பாடல் இப்போது வரும்.

புதுமனிதன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி செல்வம் இவர்கள் விருப்பத்தில் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக

கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் இனிமையான பாடல் சிறப்பு என்றும், இயக்குனர் அவர்கள் பாடல் அருமை நைஸ் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்று எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்தும், சித்ராவையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சூப்பர் சாங் என்று, இயக்குனர் அவர்கள் மனதை விரடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மிக்க நன்றி என்றும். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் கண் விழித்திருந்து பாடலை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும், பாடல்களை கேட்டு தூக்கமில்லாமல் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தற்போது யுஎஸ். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.